அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.6 98.2 மெகாஹெர்ட்ஸ் 91.96 98.2 எப்பத்தி வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சேர்க்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலை தோறும் இதே இடத்தில் இறை சேனல் உங்களின் வழக்கங்கள் விருப்பமான பாடல்களை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூன் மாதம் 4ஆம் தேதி. வாழ்க்கை எவ்வளவு பெரிதென்று நினைக்கின்றோமோ அவ்வளவு சிறியது, எவ்வளவு சிறிது என்று நினைக்கிறோமோ அவ்வளவு பெரியது. ஏனெனில் வாழ்க்கை நம் எதிர்பார்ப்புக்குள் அடங்காது, அது என்றுமே யதார்த்திற்குள் மட்டுமே அடங்கும்.

0: ஃப்ரீ வானொலி.
1: இன்றைய காலை சிந்தனை. தானாக உயரும் வயது, விடாமல் தூரத்தும் காலம், நிறுத்த முடியாத நேரம், கடக்கத் துடிக்கும் இளமை, காலை தடுக்கும் சமூகம், தொட வேண்டிய இலக்கு, இத்தனை போராட்டம்தான் வாழ்க்கை.
2: அங்கதால் ஞாபகம், ஞாபகம், மெமரிஸ், உன் நினைவில்.
1: 1999 ஆண்டில் செப்டம்பர் மாதத்தில் 9ஆம் தேதி அன்று வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படம் பெயர் ஜோடி. இயக்குனர் பிரவீத் காத், அவருக்கு திரைப்படத்தில் நடிகர் பிரசாந்த், நடிகை சிம்ரன் ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படக்கு இசையமைத்தவர் இசை மீது இறகுமானவர்கள், பாட்டுக்கு குரல் தருகின்றவர் ஹரிஹரன் அவர்கள்.

0: இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் தங்களுக்காக மட்டுமே நினைப்பார்கள். ஆனால் அன்பு நிறைந்தவர்கள் தங்களுடைய நேரம், உதவி பொருள் மட்டுமல்லாமல் தங்களையே பிறருக்காக அர்ப்பணிக்க தயங்க மாட்டார்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு என்பது பணத்தால் அளவிட முடியாத செல்வம். நாம் பிறர் இடம் அன்பாக நடந்து கொண்டால் நம் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும். Those who lack love think everything belongs to them. Those who possess love even give themselves for others.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisiyarangam.

0: அனைவருக்கும் ஏதோறும் ஜீவானொழியில் இந்த அதிகாலையில் வணக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல் வரவேற்கின்றோம். சரி, நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். அம்மா, இன்னைக்கு இன்று வியாழக்கிழமை, ஜூன் மாதம் 4ஆம் தேதி, இந்த ஜூன் மாதத்தின் 4வது நாள். மேலும் இந்த 2026ஆம் ஆண்டின் 6வது மாதம், அதாவது இந்த ஜூன் மாதம். எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய என் இனிய நல்வாட்டுக்கள் எங்கு போனாலும் பற்றுமானிக்க போங்க. மேலும் வியாழக்கிழமை இன்றைக்கு அறிவு என்பது, இந்த வியாழக்கிழமை என்பது அறிவு, ஞானம், நல்ல வழிகாட்டுதல் மற்றும் முன்னேற்றத்திற்காக இன்றைக்கு இறைவனை நாம் மனமாற பிரார்த்திக்கின்ற வணங்குகின்றோம். வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் நம்பிக்கையை இறக்காமல் முன்னேறினால் வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும்.
1: Free, Bonnie Lee. Free, Bonnie Lee.

அவமின்றிய நாளே ஒரு புந்தகையுடன் தொடங்குங்கள். யாருக்காவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். ஆம், உங்கள் அன்பும் கருணையும் ஒருவரின் நாடையே அழகாக்கலாம். மேலும் இந்த இனிய காலை பொழுதில் உங்களுக்காக அழகான பாடல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள் உங்கள் மற்றும் உற்சாகமான திறன்கள் வந்து நாம் உங்களுக்காக தருகிறோம். மேலும் இறந்திருக்க வேண்டிய நேரம் இப்போது ஆகிவிட்டது. மேலும் ஏன்னா எனக்கு வேலைக்கு போக வேண்டும், பள்ளிக்கு போக வேண்டும் அல்லவா?

மாலை நேரம் என்பது இயற்கை நமக்கு தரும் அருமையான பரிசல்லவா. பறவைகளின் நீய கீச்சொல்லை, தென்றலின் மென்மையான தொடுகள், சூரியனின் பொற்கடிர்கள், இவை அனைத்தும் நமக்கு ஒரு செய்தியை தொல்கின்றன. வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கிறது, முன்னிட்டுச் செல்லுங்கள். அம்பர்களை பல நேரங்களில் நாம் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் அல்லவா. வேலை, குடும்பம், பொறுப்புகள், கவலைகள் என பல விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சில நிமிடங்களாகவது உங்களுக்காக ஒடுக்குங்கள். உங்களின் மன அமைதிக்காகவும் உடல் நலத்திற்காகவும் சிறிது நேரம் செலவிடுங்கள்.

0: more happy returns of the day.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூன் மாதம் 4ஆம் தேதி இன்றைக்கு மூசல்மா ஹஃப்ரி சபை ஊரைச் சேர்ந்த திருமதி தேவி ஆறுமுகம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுக்க அவருடைய மகன் ஜெயன் மேலும் பேர்த்தி வழி மேலும் மகள் வாணிதா மேலும் ஆறுமகன் கணேசன் மேலும் சாவிதா ஆறுமுகம் கொடுத்தார் மேலும் தகுச்சிய ஊரைச் சேர்ந்த ராமன் கொடுத்தார் மேலும் தூதூரைச் சேர்ந்த அண்ணன் வேலு நாராயணசாமி கொடுத்தார் லக்லி மாஸ்கேஜம் போ ஐயசுவாமி கொடுத்தார் மேலும் ஆறுமுகம் கொடுத்தார் மேலும் சஞ்சயதத்மா ஊரைச் சேர்ந்த ஆறுமுகம் கொடுத்தார் ஆகியோரின் சார்பில் இந்த வட்டுக்களை கூறுகின்றார்கள் மேலும் அடுத்த படையினை நாம் பிச்சிபேலிய ஊரைச் சேர்ந்த வருவன் பல்லவி ராஜன்றி வாசன் அருளன் சக்கரவானன் காம்பே ஊரைச் சேர்ந்த ராமா ராதா யூனா யுவிலா இரமசுவாமி சான்வி நீலானா நீல்சன் கோவிந்தன் ஆகியோருக்கு மும்புடன் நாம் வணங்குகிறோம் சிறப்பாக இந்த படையினை நாம் பிச்சிகாஃபை ஊரைச் சேர்ந்த பவனி கொல்லி தனது பிறந்தவற்றை நம்ம அன்புடன் வணங்குகிறோம் அப்பா பாலன் அம்மா லீனா செடியன் மேலும் அம்மாய் தேவி தத்தசகா ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள் இன்றைக்கு காலைவிய ஊரைச் சேர்ந்த திருமதி செல்வாணி சாமி கவுந்தன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுக்கார் அம்மா விமலா அப்பா ராஜு அம்மாய் சராதா மேலும் ஜிஸ்னா மேலும் அவருடைய துணைவன் வினேசன் சிறும்பன் மாமியார் ராஜன் மாமனார் ராஜன் மாமியார் தமிதா தரன் ஆகியோரின் சார்பில் உங்கள் வாட்டுக்களை கூறுகின்றார்கள் அடுத்த படனே நாம் பினாக்கே ஊரைச் சேர்ந்த ஜிஷ்னி அஸ்வினி மோகி தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்குகிறோம் அப்பா அடகன் அம்மா யாமினி ஜேசன் வெண்ணிலா அப்பாய் சீலா அத்தி சத்யவாணி பெரியப்பா கஜானந்த ஆகியோரின் சார்பில் உங்கள் வாட்டுக்களை கூறுகின்றார்கள் சிறப்பாக எந்த படனே நாம் புபாசன் ஊரைச் சேர்ந்த திரு ஜோசன் திருமதி ஜெஸ்ஸிலா வடிவேலு அவர்களுடைய திருமண நிறைவேற்றி நாம் அன்போடன் வழங்குகிறோம் மேலும் காற்றுபோன் வசிக்கும் அவருடைய அம்மா மீனகா அப்பா விஜயன் அக்கா அஞ்சனி ஜெயம் உதயம் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் சிறப்பாக எந்த படனே நாம் கொக்காவால் கியூபி வசிக்கும் திருமதி வாணி அவரது பிறந்தவற்றை நம் அன்புடன் வழங்குகிறோம் மேலும் துணைவன் த்ரீசன் அயன் அம்மா சாவித்ரி தம்பி ஆஸ்லே சிவானி அனன்யா மாமியார் நீலா மாமனார் தாசன் கணேஷா தத்தா பரமா ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள் இன்றும் காபே ஊரைச் சேர்ந்த திருமதி நீதானம் சுப்ராயன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார் மேலும் துணைவன் தங்கவேலு கோமலா மேலும் யோஷினி மேலும்

சஞ்சீவன் ஐலண்ட்ஸ் உரை சேர்ந்த அக்கா ஜீவாமணி ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் அடுத்த படனை நாம் போற்றி சுவாசிக்கும் வேணி திருமலை செத்தி தனது பிறநாட்டின் நம் அன்புடன் வழங்கிக்கணும். பக்கம்பன் அம்மா வாணி செந்தானம் தாத்தா ஜக்து அம்மாய் விஜயம் அப்பாய் சிந்தா கண்ணன் செல்வானா வைஷ்ணவி கருணா அழகன் சரஸ்வதி அகிலன் பல்லவன் ஆறுமுகம் கொடுத்தார். மேலும் திருமலை செத்தி கொடுத்தார் சிங்காரவேலு பிள்ளை மாறுமுத்து கொடுத்தார்கள் ஆகியோர் என்ன சார்பில் நடவடிக்கைகளை கூறுகின்றார்கள்.

மகிழ்ச்சி ஆரோக்கியம் பெற்று மற்றும் நல்லாசிகள் நிரம்பியதாக அமைய வாட்டுகின்றோம். நாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக மீண்டும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.